0: ரேடியோ ITN அடக்குமுறை ரலுமாவதி நெல்குருல்லா சோனாலிகா அஸ்வபல பலஹக என்ஜின் தாரிதாவ அவம இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடத்துவ சா அமதர கொடஸ் கெனிமே பஹசும 2 வீல் 4 வீல் சோனாலிகா டிராக்டரிய தென் டிவைன புரா ஏதி டிவிஸ் சோனாலிகா அலவி நியோஜிதான் வெதின் ராட்சணிய லியாபதிஞ்சிய அவுர்து ஹதரக்க சேவாவசா வகக்கிம சமக டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெதின் சோனாலிகா டிராக்டரி மகப்புலவட்ட மகபலயாக
1: NLP ஹதஹன லங்காவே வெடிம தேகி தின தேகி அவஸ்தா வெடிமலு தரைய NLP ஹதஹன ඔබත් අදම NLB හඳහඩ බලා ගන්න.
2: අංක දෙකට 25000ක් දෙන එකම ලොතරැයිය DLB වාසිතකට පතින්. දැන් අංක දෙකයි සුපිරි අංකයයි ගැලපුණොත් 50000යි. අංක දෙකයි ඉංග්‍රීසි අක්ෂරයටයි ලක්ෂ 5ක් හෝ e-bike එකක්. අංක දෙකයි සුපිරි අංකයයි ඉංග්‍රීසි අක්ෂරයයි ගැලපුණොත් සුපිරි තෑග්ග ලක්ෂ 10යි. අංක දෙකේ වාසි මන්තරේ DLB වාසි.